0: குளிர்பதற்காக பதாமா அமெரிக்கா சாப்பிட்டு திரும்பித்தரா குளிர் பதாசி நகஸ்பந்தி காரி பிரசாசனக்கு நிகாரி கசரி பயணிக்கு ஜனேந்திரா பிரமுக அதிகாரி அமர் பகதூர் ஓலி
1: प्रादेशिक कार्यालयका सहायक प्रबन्धक

சாம்சன் உயிர்களை கொண்டிருப்பார் என்பதை ராமலாயி நவுச்சாதிகாரி அவர் சாம்பியன் பெற்று என்றால் அக்கசமா ஜீவகாரிப்பட்ட அவர்கள் மதியாகி விவாதியாகவும் ராஷ்டிரோபா சாம்சத் கலைஞர் சுனாமணி திரு சச்சிந்திர துறை பிரமுகர் மத்திய அரப்பாளிகளை